பகுட வித்யலையே வாஞ்சலுமிதி மீரே பலுகுலந்து ஹீரோ தனிக்கு ஜீரோ தெளிவி தேட்டலு எண்ணி கலிகி லாபம் வேமி தெளிவி தேட்டலு ఎన్ని కలిగి లాభంవేమి కొంచెమైన ఆచరించరయ్య కొంచెమైనా.